ஜே பெசரா போலுன போலே, புறவு பெசரா போலுன போலே. இக்கோநாதானே துய் ஆசிச பெசரா, இக்கோநாதானே துய் ஆசிச பெசரா, தோ போலுன போலுன பூலே, புறவு போலுன போலுன பூலே. ஈ கொட்டக்கி ஹரோ தோ வாசே ஏபே, ஏ கொட்டக்கி ஹரோ தோ வாசே ஏபே, ஜே ஹூ தாய ஜாமுன தோக்கே, புறவு